0: teşekkür ederim.
1: குளிவர் குளுந்தெறின்னா ஏ குளுந்தெறிங்கே வாகக்கட்டா
2: இங்கே வாணி கமைக்கம் தெங்கண புறக்கும் இராது கிரவியா இவர நகல கூடானா
3: போச்சஸ் எஹம் பூர்ணாயரு தீமவர உஃபாவே இட் மோட்டிவேட்ஸ் மீ
1: ஆயிலைன் குளுந்தெறின்னா மெது குரா உம்மீது தா
4: கேகண்ட கவிஸ்க முபார ஐனி மிஹார குளவிதா தெங்க ஏக தெரேக இன்டர்நேஷனல்
5: வர ஃபோக்கஸ் ரெங் கேம்ஸ் குளேஷே குளங் எவ்வன் ஹோதா
1: ತಪ್ಪಾದ ಗೇಮ್ ತಕ್ಕ

0: ஜலல் தானியலோ அணே மீ லோன் பேர் பெக்னு கோக்கன்
1: கீன பாலோனிங்கி
0: ஏ ஃபஹோம் எம்மெ ஃபஹோம் ஃபெஷி பிசினஸ் கவுனா காணே அணே கே கண்ணம் வெக லோன் தக்கே ஏ லோன் ரீபேனு கோக்கே
1: ஏ மேன ப்ளேன் குரே கோத கண்ணு பிசினஸ் எஃபார் தி ஏ கியே தா ஓகே ஹே மீ மன்சர் தோ கோ ஹோரி சுவாதே ஹிங்கி அணே கஸ் லவே கஃபஹோ தேங் ஹோரி பாயா கி குரே தா
2: அச்சா நாம் கே बोलबो Friends and Company. Our Friends and Company का पहला प्रॉफिट